வணக்கம் நேயர்களே, இது உங்கள் த்ரீசிஆர் தமிழ்குரல் வானொலி. நேயர்களே, நீங்கள் த்ரீசிஆர் தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை 855 AM அலைவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும், மற்றும் threecr.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளை கேட்க விரும்பினால் threecr.org.au/tamilvoice என்ற இணையதளத்தில் இணைந்து சென்ற வார நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடலை பார்ப்போம். பிறவி நீங்க அறம் செய்க என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்திற்று என்றால், அதுகொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியினின்று உய்தற்கு உரிமை பெற உண்ணாது உழல் வேண் உடம்பு பொன்கலத்தில் பெய்தற்குரிய பால்கமரில் பெய்தது ஒக்கும் என்பரால். அதாவது, ஒருவனுக்கு பெறுவதற்கரிய மானிடப் பிறவி கிடைத்து விட்டது என்றால், அப்பிறப்பின் அவன் செய்தற்கு அரிய அறச்செயல்கள் பலவற்றையும் செய்து துன்பம் விளைக்கும் பறவிகளை ஒழித்து வீடு பேறு அடைய விரும்ப வேண்டும். அவ்வாறு விரும்பாமல் இவ்வுலக வாழ்வின் இன்ப துன்பங்களில் உழன்று கொண்டிருப்பவனின் உடலானது பொன்கலத்தில் ஊற்ற வேண்டிய பாலை வெடிப்பு நிலத்தில் ஊற்றியது போன்று பயனற்றதாகிவிடும். எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்திற்று என்றால்,

நேர்களே, தமிழீழ வரலாற்றில் ஜூலை மாதம் ஈழத்தமிழருக்கு மிகவும் துன்பகரமான மாதமாக அமைந்துள்ளது. தமிழரின் நினைவுகளில் ஆழமான காயங்களை உருவாக்கியுள்ளது. 1983 ஆண்டு ஜூலை மாதம் நடந்த கருப்பு ஜூலை தமிழின இனப்படுகொலையின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களது சொத்துக்கள், உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன. சிங்கள காடையர்கள் தமிழர்களை கொன்று குவிக்கும் போது இராணுவம் பார்த்து கொண்டிருந்தது. இவ்வினப்படுகொலையின் பின்னர் ஒவ்வொரு ஜூலையிலும் இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்தன. மதத்தலங்கள், ஆலயங்கள், கோவில்கள் பாதுகாப்பு தலங்களாக மக்கள் ஓடி அடைக்கலம் புகுந்தபோது இவை இராணுவ தாக்குதலுக்கு இலக்காக மாறின. மதத்தலங்கள் என்பது உயிர்காக்கும் தஞ்சம். ஆனால் ஈழத்தமிழரின் வரலாற்றில் ஜூலை மாதம் அந்த தஞ்சம் கூட பாதுகாப்பாக இல்லை. 1995 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இது ஜூலை மாதத்தின் துயரத்தின் தொடக்கமல்ல. 1987 சென்ட் ஜேம்ஸ் தேவாலயம் யாழ் வல்வெட்டித்துறை பகுதியில் நடந்த இராணுவ நடவடிக்கைகளின் போது தாக்குதலுக்கு இலக்கானது. தஞ்சம் புகுந்த பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் 1995 ஜூலை 9 தேதி யாழ்ப்பாண நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடந்த அந்த துன்பகரமான நிகழ்வை உங்களுக்கு எடுத்து வருகின்றேன். 1995 ஜூலை 9 யாழ்ப்பாணத்தின் நவாலி கிராமம் ஒரு சாதாரண நாளல்ல. தமிழர் வரலாற்றில் அழியாத காயமாக நிற்கும் நாள் அன்று. இலங்கை அரசின் புக்காரா விமானங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ஆலயத்தின் மீது 13 குண்டுகளை வீசி தாக்கின. இத்தாக்குதலுக்கு முன்னர் பலாலி அளவட்டி பகுதிகளில் போரின் தீவிரம் அதிகரித்ததால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு ஓடத் தொடங்கினார்கள். கையில் அகப்பட்டவற்றை எடுத்தபடி உடுத்த உடையுடன் வெளியேறிய மக்கள் தஞ்சம் தேடி அலைந்தார்கள். அந்த மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ஆலயத்திலும் சின்னக்கதிரகாமம் முருகன் ஆலயத்திலும் தங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் விமானங்கள் வானத்தில் தோன்றின. மாலை 5:45 மணிக்கு யாழ் நகரத்திலிருந்து அராலி நோக்கி வந்த புக்காரா விமானங்கள் 13 குண்டுகளை ஆலயத்தின் மீது கொட்டி தனது வெறியை தீர்த்தன. இந்த தாக்குதல் 147 பொதுமக்கள் உயிரிழந்தார்கள். 360 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். வயோதிபர்கள், குழந்தைகள், பெண்கள் ஆலய வாசலிலும் முற்றத்திலும் உடல்கள் சிதறிக் கிடந்தன. உயிரை பாதுகாக்க தஞ்சம் தேடி வந்த மக்களை ஆலயத்தின் முன்னால் வைத்து படுகொலை செய்தது இலங்கை அரசு. அலைந்தோடி வந்த மக்கள் கையின்றியும் காலின்றியும் துடித்து கிடந்தனர். மக்களுக்கு உதவ வந்த 48 தொண்டர்களும் அன்றே உயிர்ந்தளந்தார்கள். நவாலி கிராமம் முழுவதும் தசை துண்டுகளும் குருதியுமாக தெறித்தன. இந்த தாக்குதல் நடந்தபோது இலங்கையின் அதிபராக இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க. 20 ஆண்டுகளுக்கு பின்னர்
அவர் நவாலி படுகொலைக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் இந்த கருத்து அவர் ஆட்சியை இழந்த பின்னர் அரசியல் மாற்றத்தின் சூழலில் மட்டுமே வெளிப்படையாக இருக்கின்றது. சந்திரிகா ஆட்சி காலகட்டத்தில் பாடசாலைகள், மருத்துவமனைகள், பதுங்கு குழிகள் எதுவுமே பாதுகாப்பான இடமாக இருக்கவில்லை. இந்த தாக்குதல்கள் தமிழர் மீது நடத்தப்பட்ட சட்டவிரோதமான இனப்படுகொலை. இலங்கை அரசு தமிழர் இனப்படுகொலை ஏற்க மறுத்து இதை புனித யுத்தம் என்று சித்தரித்தன. இந்த நவாலி தாக்குதல் தமிழர்கள் மனதில் இலங்கை அரசு எமது அரசல்ல என்ற உண்மையை ஆழமாக பதித்தது. ஒவ்வொரு ஆண்டும் நவாலி புனித பீட்டர்ஸ் ஆலயத்திலும் சின்ன கதிர்காமம் முருகன் ஆலயத்திலும் மக்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றனர். இந்நினைவேந்தல்களை நாம் நடத்துவது எமது கடமையாகும். இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு மன்னிப்பு கோர வேண்டும். நடந்த அநீதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயமான தீர்வு உருவாகாது. இன்று இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதே தமிழீழ மக்களுக்கு நடந்த துயரத்தை மீண்டும் சொல்லுவதற்காக அல்ல, உண்மையை மறக்காமல் இருப்பதற்காகவும் நீதிக்கான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே.

0: சென்ற ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் திகதி தமிழீழம் சொலிடாரிட்டி உறுப்பினர்களால் நடாத்தப்பட்ட மண்ணை பிளந்து நீதி கேட்கும் ஆன்மாக்களுக்கான போராட்டம் மெல்பர்னில் ஸ்டேட் லைப்ரரி முன்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அந்த உரைகளின் தொகுப்புகளை உங்களுக்கு தருகின்றேன்.
1: Today is about remembering those who disappeared, standing with the families who waited decades searching for answers and demanding justice. The Chembani mass grave is not simply an archaeological site. It represents decades of impunity, questions that never got answers, and the sufferings of thousands of Tamil families who have spent years searching for their loved ones. Since 1948, successive Sri Lankan governments have denied the Tamil people equality and self-discrimination. Different governments have used different languages, but for many Tamils, discrimination, militarization, and violence have remained constant. In September 1996, 17-year-old schoolgirl Krishanti Kumaraswamy disappeared after passing through a Sri Lankan army checkpoint. Her mother, brother, and neighbor also disappeared while searching for her. During the subsequent trial, a soldier testified that hundreds of people were buried after the military occupied Jaffna and had been buried in Chembani. The testimony was largely ignored by the Sri Lankan government for decades. Today, as excavation continues, more and more human remains are being uncovered. This reinforces the urgent need for truth, accountability, and demanding justice. Families of the disappeared waited nearly 3 decades. Today, we stand alongside them. We join their call for an independent international investigation and justice for every victim of the Chembani mass grave. Here we are demanding. We demand to end the military occupation of the North. We demand self-determination for Tamils. We demand justice for war crimes and crimes against humanity. We demand that Australia do not aid genocide. Why are we here? We need justice for Chembani. Justice
2: for Chembani.
1: Truth
2: for Chembani.
1: Peace
2: for Chembani.
1: Yana Favero is the Deputy CEO and Head of Systemic Change at ASRC.
3: Thank you. I'd also like to acknowledge that we are here on stolen land. It always was and always will be Aboriginal land. The Asylum Seeker Resource Centre joins the calls in justice for Chembani. As we watch on with horror at the atrocities that are happening at the moment around the world, whether it's in Gaza or Sudan or Yemen, we also need to remember the atrocities that have happened to the Tamil people, to the genocides that happened, the decades of targeted persecution, and only, you know, uncovering all those injustices and the mass graves. It's time for the international community to stand up, and the community in Australia as well. At ASRC, we have seen so many people over the past 25 years since we started who are Tamils who have fled persecution from Sri Lanka. And we are not all free and safe till everyone is free and safe. And the international community absolutely has a responsibility, and we need to be watching what is happening currently in Sri Lanka, but also what had happened previously, and in solidarity with Tamil people, is have an independent investigation into what is happening. We cannot trust those in power, especially those in power currently, who have been complicit in genocide previously of Tamil people, targeted towards Tamil people. I can speak out in safety. It's my responsibility to speak out. I'm safe, but many others aren't. We also know the intergenerational trauma on families when they haven't had proper burials. There's been no recognition, there's been no acknowledgement of the injustices that have happened. So justice for Chembani is not only about the injustices of the past, but making sure that it never happens again and those who are responsible are held to account. That is such an important part of this, because there's only justice if there is persecution and those who are responsible are never, ever, ever able to inflict such death and suffering on tens of thousands of families. I mean, it's been recognised that the mass disappearances of the Tamils are some of the largest that we've ever seen in history. So ASRC will continue to turn up in solidarity, to use our voice for justice for Chemeni and for all Tamil people. And so justice for Chemeni. Thank you.
1: Our next speaker is Ben Hillier, author of Losing Cynthia, editor of Red Flag, member of Victorian Socialists, and a longtime supporter of Tamil struggle. For more than a decade, Ben has helped expose Australia's role in supporting the Sri Lankan state and has consistently used his writing and activism to amplify the voices of Tamils seeking justice. Please welcome Ben Hillier.
4: Well, firstly, condolences to everyone here who has lost friends or family members to the chauvinist regime in Sri Lanka over the years, and condolences to everybody who hasn't gotten the requisite answers to the questions. The questions of the disappeared, the thousands and thousands and thousands disappeared across the north and the east of Sri Lanka. The concept of genocide has become much more widely understood over the last couple of years because of the intense focus that's been brought to bear on what's been going on in Palestine at the hands of the Israeli military and the Israeli government. And it gets one thinking about the similarities between the two states, Israel and the chauvinist unitary state in Sri Lanka. Both states formed in 1948, well, at least one formed in 1948 with the expulsion of the Palestinians, the other gaining its independence and very quickly moving to become not ethnically pure, but ethnically supremacist, with the Sinhalese chauvinist movement. One of its first acts as a government was to disenfranchise 10% of the Tamil-speaking population. It very quickly then moved to pass a set of Sinhala-only bills, which discriminated against the Tamil language and the Tamil people in a whole range of aspects of the state, including education. Both states are infected with a bigoted, ethno-religious chauvinism that has organised pogrom atmospheres again and again over the decades, and political establishments that extend well beyond just politicians, but into the upper echelons of the military, the judiciary, the state bureaucracy and apparatus that view within their own populations a section of the population as undeserving of the same rights as interlopers, as people that need to either be eradicated or expelled or just generally held down. That's basically the outlook of both of the elites in both of those states. And of course, the question of genocide, which has come to the fore in Palestine, was, at least in terms of the 2008-2009 genocide in Tamil Eelam, was practiced much more viciously and forcefully, as one of the previous speakers said. We've seen, at a bare minimum over the last 3 years, 70,000 people slaughtered in Gaza, and that's probably a minimum. We're probably looking at maybe 80 or 90,000 when you include the people who have been buried under the rubble. But that's over the course of 3 years. I'm not wanting to compare, you know, genocides too greatly, but the fact that it was only in the course of a few months there were more people killed in the Tamil genocide in 2008-2009, upwards of potentially 100,000 people slaughtered, hundreds and hundreds of thousands of people displaced and then thrown into the internment camps. And of course the preceding atrocities that we're hearing about with the unearthing of Chemeni, the disappearances that have gone on for so long. It's to my great regret, and those of us have been campaigning around this for years, it's to our great regret that we've never really been able to shine the light on the genocide in Tamil Eelam in the way that the light has been shone on the Israeli genocide in Palestine, given the tremendous numbers of deaths over the course of decades and the tightening grip of the Sinhala chauvinists over the state. The fact that life has gotten worse, not better, for Tamils across the decades, despite heroic resistance at times put up by the armed factions, by people who are still demanding and campaigning for answers to the disappeared, etc. It's only right, as other speakers have mentioned, that the Australian government be held to account for its long embrace of the Sinhala chauvinist state, its cooperation and collaboration, that there must be an independent international inquiry. I agree with the previous speaker, you cannot trust the people in power, people who are still complicit in the crimes that have been carried out against the Tamils, to independently investigate themselves and their friends in the military apparatus. But I think we also have to be clear, one thing that has been shown over the last 3 years is that the question of the international community and the international agencies and the United Nations, either they're unwilling to act or they're prevented from acting because the powerful forces that operate within international politics, led by the United States, Britain, countries such as Australia, are totally uninterested in prosecuting war crimes, in prosecuting the crime of genocide and human rights violations when those violations are being carried out by states with which they are allied. So one of the key things that's going to turn the situation around in Sri Lanka, as in many places in the world, something that might force the hand of certain international actors to finally act, will be the resistance of the Tamils themselves. The genocide in 2008-2009 brought a military defeat on what was the most powerful of the resistance forces, the Tamil Tigers. Unless the Tigers or something like them are reformed, then the task is going to be very difficult to ever see justice for the people in Tamil Eelam. It's only going to be through a mass struggle that forces the issue to a head in the country, that forces the government to act, that can wipe the slate with some of the chauvinist forces that have zero interest in prosecuting themselves, or the war criminals that are still in their midst and that still occupy the upper echelons of the state. So there needs to be the organising that's happening on the ground needs to be broadened. For those of us over here, many of us can't influence that, but what we can do is show solidarity to every flicker of resistance that comes out from on the ground in Jaffna, in Kilinochi, in Mortivu, in Manna. The people on the ground, when they stand up and fight, they deserve our solidarity, and they deserve our solidarity no matter what means they choose when they choose to resist the chauvinist regime in Colombo. So, a thought of hope that at some point soon the struggle in Tamil Eelam will be rekindled, and the forces of resistance that moved so many for so long up until 2009, for several decades, which drove out the chauvinists from part of that territory, that prevented them from establishing the colonies that they've continued to establish with the military occupation now, and the colonisation schemes where they are attempting to totally destroy the contiguity of the Tamil homelands to prevent the political political resistance of the Tamil people. When that can be rekindled, then there'll be the hope that justice can be served, not just for the people who've lost their lives in the past, not just to gain the answers that people have been demanding now, but for a future in that country in which the Tamil people have their right to self-determination recognised and can live side by side with everybody else in that country with zero discrimination and equal rights, equal opportunity, just the way everybody in every other part of the world deserves. Thank you.
1: Together here today demanding justice, truth and accountability for Chemmani man's grave, let us remember that this is not the end of our campaign. This is only the beginning. Our next protest will take place on the 30th of August, the International Day of the Victims of Enforced Disappearances. We encourage here everyone here to join us once again as we continue to fight for the truth and justice. We have handed out flyers as well. The Tamil Coordinating Committee has worked for many years to preserve the voices of our community and campaign for justice for the victims of war, enforced disappearances and ongoing repression. Please welcome Vasanthanan.
5: அனைவருக்கும் வணக்கம். இது மாதிரியான தொடர்ச்சியான போராட்டங்களை இந்த தமிழ் சமூகம் ஏன் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புள்ளியை மட்டும் இந்த இடத்தில் நான் பேசிக்கொண்டு, அதாவது நாங்கள் பல நினைவெழுச்சி நிகழ்வுகளை செய்கின்றோம், பல நினைவு கூறல் நிகழ்வுகளை செய்கின்றோம். எல்லாமே மண்டபத்துக்குள் தமிழர்கள் மட்டுமே கூடி செய்கின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது. ஆனால் இப்படியான ஒரு பகிரங்க கவனிப்பு போராட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் சமூகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பல்லின மக்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் பல்வேறு சர்வதேச சக்திகளுக்கும் எங்கள் மக்களுடைய நிலைப்பாடுகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான கவனிப்பு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். அவ்வகையிலே இந்த செம்மணிக்கான நீதி போன்று பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்தும் இந்த மெல்போர்ன் மண்ணிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதுக்கு தமிழ் மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை என்ற ஒரு அரசியல் கருத்தை இந்த நிகழ்விலே நாங்கள் சொல்லிக்கொண்டு.
1: டாக்டர் பாலமுருகன், he will be delivering, he has recently come down from Sri Lanka, so he will be delivering a short speech of what he's seen through and what it is like in Sri Lanka. But please welcome Dr. Balamurugan.
6: Thank you. My name is Bala. I'm working here. Thank you everyone for gathering here and giving the voice for the Tamil justice, or justice for the humanity, I would say. As a student in 1996, I was in Jaffna. Krishanti's brother was my classmate, Pranavan. We played together, studied together, and I was at the Jananthi's funeral, who was killed or accidentally killed by the armed vehicle on September 1996, when we came back, returned back after a Marx exodus in 1995. We were chased out by the governmental force away from the Jaffna Peninsula, and we came back in April 96, and we reached after the school when it was grade 11 there. And we were studying, I think Krishanti and Jananthi were doing their university entrance exam in 1996. September. Jnanandi was knocked down accidentally, so-called accidentally, by an armed vehicle, and Jnanandi's brother was my classmate as well. So we went to the funeral. Krishanti Akka was there, Pranaman was there, and then Krishanti Akka went away and she never returned. And my close friend Pranaman also, with his mom, which went and searched for them, and they were massacred as well. That's one of the cases of Chemmani, which has created awareness among the people. And we were students by then. We were trying to do a demonstration or boycott by then. We were brutally shut down by the military forces by then. Later, I think Mahamanidhar Kumar Ponnambalam created this case to the court, to the limelight, and he was shot dead as well. Vasanthananna, someone said that Lance Corporal Rajavaksha, Somaratna Rajavaksha, was giving the testimony and the evidence that they killed and they massacred, buried more than 400 Tamils in that area. I was there during that period. We know that time period. We were only allowed to move 12 hours of the day. The 12 hours should be inside the house. The half of our life during that childhood were inside the house and dark in the curfew. So we know that those times, not the white van, is openly when we are passing the sentry points, the checkpoints, army abduct the people, and some people return, including myself. One of my neighbor, he's a senior prefect of one of the neighbor's school, my neighbor's school. He was abducted in a sentry point, hanged down. He's just 17 years of age, hanged down and brutally beaten. He was just asked to accept that he's an LTTE, and they said they will release him. But luckily he didn't accept, and for some other reason they threw him after 7 days in a farmland. I guess I was abducted, I was going to the temple on that day, and I was arrested or asked to come in the sentry point. I was tied behind, my arms were tied behind, eyes were tied. I thought I was also going to be the Chemmani victim that day, but fortunately one of the Catholic priests saw me entering into that sentry point, and they came back with a couple of priests, and I was got released, luckily. The message what we can gather here is, the speaker said before that comparing the Gaza genocide and ongoing genocide, the impunity in the international community, as he said, the willingness or some of the powerful forces are preventing the United Nations or international community and acting on this. But what I see this is the impunity. Say, if our genocide was addressed or penalized, the Gaza genocide wouldn't be happened. Because they know that if the genocide happens, the community will be there. So even if we are delaying penalizing or giving the justice to the Tamil genocide or Gaza genocide, we can expect another genocide, and we are going to continue to demonstrate again and again and again. So this is the point I would like to make, that as far as the impunity prevails, the justice never going to be happen. The impunity in the sense that we need to demand for the justice, at least now after 30 years, when this 464, still the count's going on. Yesterday, I think another 11 remains were recovered on earth from the Chemmani. So unless we find justice for those massacres or genocide, we won't be able to stop the genocide again in the world, because the impunity prevails. So the perpetrators know that no one is going to bother about this. So that's why we need to gather here, regardless of the races, regardless of where we're coming from, we everyone gathered here for justice. As Vasundharana said, Somaratna, the Rajapaksha, one of the Sri Lankan soldier, now being a witness or giving the evidence that they buried more than 400 bodies, and he's identified other military people who were involved in those things, those massacres on Dak Chemmani. But at Sri Lankan style, all those soldiers are now promoted and become chief of military officials. Even the so-called after the regime change, they were still enjoying that promotions and everything. Almost every soldiers involved in that trial are promoted except that Somaratna Rajapaksha. And he was portrayed as a traitor among the Sri Lankan because he was saying the evidence there. So some people may think that the regime change may bring the justice, but we can say that all the perpetrators, all these convicted people are promoted even by the previous government or the present government are still enjoying that same position. Unless, as again I would like to reiterate that unless the justice delivered, we won't be able to prevent another genocide in another part of the world while we are demonstrating again, again, again in the streets. So justice should prevail. That's why we are here. And I again thank you for all the people here for gathering and giving the justice for the humanity. Thanks again.
1: Thank you everyone for standing with us today. Please stay involved and continue raising your voices for the victims of Chemmani mass grave. Sudhananthan is an Eelam Tamil and a survivor of Mullivaikal. He personally knew people who disappeared during the 1990s and are believed by their families to be among those who were buried at Chemmani. Today, he will share their stories in Tamil. I will provide a brief English summary shortly afterwards. Please give a warm welcome to Sudhananthan.
7: Anaivarukkum vanakkam. Indriya indha poratathinudaiya nokkam Sri Lanka அரச பயங்கரவாதத்தினால் காலங்காலமாக படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்களின் நீதிக்கான போராட்டமும் செம்மணியிலே கடந்த 1996 யாழ்குடா நாட்டை முற்றுமுழுதாக வன்பளைத்த ஸ்ரீலங்கா ராணுவம் அதன் பிற்பாடு 1996 2000 வரையான காலப்பகுதியிலே அங்கே அநியாயமாக எங்களுடைய உறவுகள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஈழத்தமிழராக பிறந்த காரணத்துக்காக அந்த மண்ணில ராணுவத்தை நம்பி வாழ்ந்த காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்டு ராணுவ வீரர் அந்த ராணுவ அதிகாரியினாலேயே வாக்கு மூலம் அளிக்கப்பட்ட 600 வரையிலான உடலங்கள் அந்த பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்கு மூலத்தை அந்த ராணுவ அதிகாரியே வழங்கியிருந்த அந்த ராணுவ அதிகாரியினுடைய அந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே ஒரு ஏறத்தாழ ஒரு 15 உடலங்கள் அந்த 97-98 கால பகுதியில ஒரு 15 உடலங்கள் மீட்கப்பட்டது. அதன் பிற்பாடு அந்த புதைகுழி தோண்டும் பணி இடைநிறுத்தப்பட்டது. காரணம், அரசியல்வாதிகள் ராணுவத்தையும் அப்போதைய இலங்கையினுடைய அதிபராக இருந்தவரும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சருமான திரு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரநாதுங்காவினுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பணி இடைநிறுத்தப்பட்டது. அதன் பிற்பாடு ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இலங்கையை மாறி மாறி ஆண்டவர்கள் அங்கே அந்த அரசியல்வாதிகளையும் அந்த படுகொலைக்கு துணை போன ராணுவத்தையும் இப்போதும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற பலரையும் காப்பாற்றும் நோக்கோடு நடந்து கொண்டார்களே ஒழிய ஒரு நீதியான விசாரணை நடத்துவதற்கான எந்த முயற்சியினையும் மேற்கொள்ளவில்லை. இப்ப வருடத்தாள 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் கூட ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது. இலங்கை அரசியல் வரலாற்றில் பெரிய ஒரு புரட்சி மாற்றம் என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரும் இனவாத கட்சியான JVP இலங்கை அரசியல் ஆட்சி கட்டில ஏறுது. அவர்களுடைய கோஷமும் அவர்களுடைய எண்ணங்களும் என்ன மாதிரியாக இருந்தது என்று சொன்னால், எல்லாருக்கும் சமமான நீதி, சமத்துவமான ஆட்சி, மத பாகுபாடு, இனப்பாகுபாடு, மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாத ஒரு ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு இன்று வரைக்கும் அவர்கள் செம்மணி மட்டுமில்லை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழருடைய வரலாற்றில் பல புதைகுழிகள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போவெல்லாம் எனக்கு குறிப்பிட்ட நேரம் தான் தரப்பட்டிருக்கின்றது. அப்ப நிறைய புதைகுழிகள் சொல்லி இதுல நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போனால் நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கும், உங்களுக்கும் தெரியும் இல்லை, நான் சொல்லித்தான் தெரியும் ஒன்று மட்டும் இல்லை. அப்ப இந்த செம்மணி புதைகுழி என்பது இப்போது அந்த ராணுவ படுகொலையாளியினுடைய சாட்சியின் அடிப்படையில் இப்போ ஒரு கண்டுடைப்புக்காக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கண்டுடைப்புக்காக ஒரு ஏனோதான் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்ற அந்த பணியிலேயே இதுவரைக்கும் 430 மேற்பட்ட உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப எங்களுடைய பிரச்சனை என்ன என்று சொன்னால், நாங்கள் இந்த ஆஸ்திரேலியா மண்ணிலிருந்து இந்த ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் விடுகின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த விதமான உள்ளக பொறிமுறையிலும் எங்கள் இனத்துக்கு நம்பிக்கை இல்லை. சார்பாக அரசியல் செய்பவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி இந்த அரசாங்கத்தில் எப்போதும் நம்பிக்கை இல்லை, இனிவரும் காலங்களிலும் அந்த நம்பிக்கை வராது. எனவே நாங்கள் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தியே இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சிறுவர்கள் அந்த புதைக்குழியில இதுவரைக்கும் மீட்கப்பட்ட 630 மேற்பட்ட அந்த எச்சங்களிலே நிறைய சிறுவர்கள் மட்டுமல்ல சிறுவர்களுடைய அந்த புத்தக பைகள், பாடசாலை பேக்குகளோட கூட அந்த சிறுவர்களை புதைத்திருக்கிறார்கள். புதைத்தவர்கள் புதைக்கப்படும் போது ஒரு சிலருடைய உடல்களில் உயிர் கூட இருந்ததாக அன்றைய அந்த ராணுவ அதிகாரி சாட்சியம் அளித்திருந்த. எனவே நாங்கள் இப்போது சிங்கள தேசத்தை நம்பி நம்பி நம்பி ஏமாந்து இப்ப சர்வதேச சமூகத்தின் முன் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். அதாவது மனித உரிமையை மதிக்கின்ற, மனித உரிமையை நேசிக்கின்ற மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான இந்த ஆஸ்திரேலியா அரசாங்கத்திடமும் சர்வதேச சமூகத்திடமும் எங்களுடைய கோரிக்கைகளை பலமாக வைக்கும் நோக்கோடு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சாசனம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சிறுவர்கள் அமைப்புகள், சிறுவர் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் இதில் நேரடியாக தலையிட்டு அப்போதைய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்த சந்திரிகா குமாரநதுங்காவையும் அதற்கு உடந்தையாக இருந்த ராணுவத்தினரையும் சர்வதேச நீதிமன்றத்திலே, குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி இதற்கான விசாரணையை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மீட்பு பணியை வேகப்படுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுத்து இந்த விசாரணையை வெகு சீக்கிரமாக முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே ஆசைப்படுகின்றோம். ஏன் என்று சொன்னால், இப்ப இது மட்டும் இல்லை, இந்த செம்மணியை சுற்றிய பல இடங்கள்ல பல உதவிகள் இருக்கின்றது. எங்களுக்கு அடையாளம் காட்டியே சொல்ல முடியும், துண்டி, கொழும்புத்துறை, மணியந்தோட்டம் போன்ற பகுதிகளில மேலும் இந்த காலப்பகுதியிலே புதைக்கப்பட்ட உடலங்கள் இருக்கின்றது. எனவே இப்படியே நீதி மறுக்கப்பட எங்களுடைய அந்த விசாரணையுடைய வீரியமும் குற்றவாளிகளும் தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எனவே காலம் தாமதிக்காது, எங்களுடைய மக்கள் உங்களிடம் கேட்பது சர்வதேச சமூகத்திடமும் இலங்கை அரசின் மீது எந்த காலத்திலும் எங்களுக்கு நம்பிக்கையற்றவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம், இனியும் வருகின்ற காலங்களிலும் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நம்ப தயாராக இல்லை. எனவே நாங்கள் கேட்பது சர்வதேச சமூகத்திடம், ஆஸ்திரேலியா போன்ற மனித உரிமையை மதிக்கின்ற இந்த நாடுகளிடம் நாங்கள் கேட்கின்றோம், சர்வதேச சிறுவர் அமைப்புகளிடம் கேட்கின்றோம். அங்கே புதைக்கப்பட்டவர்கள் என்ன நடக்குது, இந்த பூமியில என்ன நடக்குது என்று தெரியாதவர்கள், கிருதாந்தி குமாரசாமி புதைக்கப்படுகின்ற போது கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி புதைக்கப்படும் போது அவளுக்கு வயது 17, சிறுவர் துஷ்பிரயோகம், இன்றைக்கு சிறுவருக்கு ஒரு பிரச்சனை, நாய்க்கு ஒரு பிரச்சனை, நரிக்கு ஒரு பிரச்சனை, மானுக்கு ஒரு பிரச்சனை, புலிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் குரல் கொடுக்கிற இந்த உலகம், மனிதனாக பிறந்து தமிழனாக பிறந்த ஒரு மனித இனத்துக்கு இவ்வளவு பெரிய அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் கண்மூடி மௌனித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த விடயம் மட்டுமல்ல, இறுதி யுத்தத்தில் 2009 முள்ளி வாய்க்கால்ல குடும்பம் குடும்பமாக ஆயிரக்கணக்கானோரை நாங்கள் கையளித்தோம், எங்கள் உறவுகளை கையளித்தோம், எங்கள் சொந்தங்களை கையளித்தோம். அவர்களுக்கு என்ன ஆயிற்றது? இன்று வரைக்கும் ஏறத்தாழ 17 ஆண்டுகள், யாழ்ப்பாண வழக்கு 30 ஆண்டுகள், கொக்குத்தொடுவாயில 96ஆம் ஆண்டு சொல்லப்படுகின்றது, கொக்குத்தொடுவாயில நியாயமான உடலங்களை எடுத்தார்கள். இப்படியே தமிழ் மக்கள் இன்னும் இன்னும் கிளறிக்கொண்டு போனால் இன்னும் எத்தனையோ புதைகுழிகள் வெறும். அண்மை காலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேப்பாப்புல ஒன்ற இடம் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். இப்ப வரைக்கும் அந்த கேப்பாப்புல அந்த மக்களை விடுவதற்கு யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் நிறைவேற்ற பிறகும் இந்த அரசு ஏன் விடவில்லை என்று சொன்னால், அங்கே எங்களுடைய மக்களுடைய உடலங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலமான ஒரு நம்பிக்கை எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் அந்த கேப்பாப்புல மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த மக்களுடைய பூர்வீக நிலங்களை மறைத்து வைப்பதை தடுத்து வைத்து அதுக்கு அவர்களை போக விடாமல் மறைத்து வைத்திருப்பதன் நோக்கம், அங்கே இன்னும் பல உடலங்கள் இருக்கின்றது. இருந்து பாருங்கள், வெகு விரைவில் ஒருவேளை அந்த இடங்களுக்கு ராணுவம் அவர்களை மீள குடியமர்த்தினால் இந்த செய்தியும் நாங்கள் இதற்காகவும் ஒரு போராட்டம் செய்ய வேண்டி வரும் கண்டிப்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். எனவே நாங்கள் இத்தோடு எங்களுடைய இந்த போராட்டங்களை கைவிடப் போவதில்லை. தமிழ் மக்களுக்கான நீதி விசாரணை கிடைக்கும் வரை நாங்கள் பல வடிவங்களில் தொடர்ந்து நாங்கள் போராடத்தான் போகின்றோம். சர்வதேச சமூகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும், இந்த ஆஸ்திரேலியா உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இனிவரும் காலங்களிலாவது எங்களுடைய இந்த மக்களுடைய எதுவுமே அறியாத இந்த அப்பாவிகளினுடைய அவல சாவுகளுக்கு நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எங்களுடைய இனம் இருந்ததற்கான ஒரு வரலாறு அழிக்கப்பட்டுவிடும். எனவே எங்களுடைய உறவுகளை தொடர்ந்தும் எங்களோடு பயணியுங்கள். வெறும் காலங்களில் எம் இனத்தின் மீட்சிக்கான எம் இனத்தினுடைய சுதந்திரமான வாழ்வுக்காக புதையுண்டு போயிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கான நீதி விசாரணைக்காக தொடர்ந்து போராடுவோம். அதற்காக நீங்கள் அனைவரும் எங்களோடு அணி சேருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்புடன் நன்றி கூறி புறப்படுகின்றேன். தமிழரின் தாகம் தமிழர் தாயகம்.
1: The message we have just heard is a call for truth, justice and accountability for the victims of the Chemmeni massacre. For almost 30 years, Tamil families have been waiting to learn what happened to their loved ones who disappeared, murdered and buried in secret. The recent discovery of hundreds of bodies of Chemmeni has once again exposed the scale of these crimes and the failure of successive Sri Lankan governments to properly investigate them or to hold responsible to account. Sudhan Anna has called for an independent international investigation into the Chemmeni mass grave and other suspected mass graves across the Tamil homeland. They have also called for those responsible, including senior political and military leaders, to be investigated through international justice mechanisms. The speech also reminded us that Chemmeni is not an isolated case. It forms part of much of a broader history of enforced disappearances and mass atrocity against the Tamil people, and with many families still waiting for answers about the fate of their loved ones. Finally, Sudhan Anna also urged the international community, including Australia, the United Nations and international human rights bodies, to support an international independent investigation and ensure that truth, justice and accountability are finally delivered. Now, sharing these memories takes enormous courage. For many Tamils, speaking publicly still comes with fear because family members back home continue to face surveillance and intimidation. These are simply not stories from history. They are lived experience of families who are still finding their love. Please show your appreciation once again to Sudhan Anna.

சரி நேயர்களே, இத்தோடு நமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி.

என் ராசாவின் மனசிலே, இசை ஞானி இளையராஜாவின் இசை கொண்டாட்டம். Celebrating the wondrous music of Maestro Ilaiyaraaja on 3CR every Friday, 8 to 9 p.m.